0: சோஹந்த்
1: அனந்த்
0: கட்கட்
1: வியாபரேஹா பகவந்த்
0: தர்மமாக
1: ஆகாஷ் பியா
0: ஹர்ப லோக் கூ